இருக்கு இருக்கு யாடா இருக்கு பாற இருக்கு நோட இருக்கு அல்ல இருக்கு இல்ல இருக்கு நோட இருக்கு.

0: இருந்ததை எல்லாம் ஒண்ணு கட்டி
1: ஐயோ பரமா,
0: நீ மாடிது கர்மா. நான் தாயி வருஷக்கு வந்து வடசணும், எனக்கு தெங்கின காய் நீ தன்னக ஒம்மி சாய் அப்பு குடிக்க மாடி பிடித்தனும், ஹோகி ஹோகி பிடித்து சுடித்த மக தேசினால் பாவாகி.
2: ஐயோ மல்லம்மா,

0: ஏய் அம்மா, ஏய் அம்மா,
1: யாரோ பரமண்ணா, ஏய் ஏன் திண்டியோ
0: தள்ளடவே. ஏய் அம்மா, ஈ வருஷ மந்தி மழையாத்து பெளி பரலில்ல, அது இது ஏனேனோ அந்திதரலி பே.
1: ஹவுனப்பா.
0: ஏய் அம்மா, ஈ வருஷ நம்ம ஹல நூறு சீல ஆத்ம நூறு சீல.
1: ஏய் பே ஷாட் நோடப்பா
0: அந்த. ஏய் அம்மா, இதெல்லாம் நம்மளுடைய அதிருஷ்ட.
1: அதேனோ நம்மள அதிருஷ்ட
0: விடவே.
1: அதே கண்டனேனு
0: அப்பட அந்திதவ்வா.
1: ஏன் அந்திதரு?
0: அவளு நம்மவளு இதே வர